0: പ്രകൃതി.
1: പിന്നെ കളட்டிட்டோம் இந்த ஆட்டம் எல்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டலாம் போட்டானோனா நாம ஏதாவது பண்ணிரணும்ல.
1: ஏய் அதான்டா. என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கச்சச்சா. உனக்கு மச்சி. என்னடா இது சதக்கே. انا அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்குற அழுக்கு. அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்க மாதிரி ஆளுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.